0: tiring ke nyam ponya le sen di na den zhe la tan ge zhe yin de na bu suo ge na bu suo zuo yong shi xi yu bei ling ge ne mu tian guan zi li zhen sen ba ta le zhen ki tie zhe ang zhan tan chen zhen ji di qin ki di bu jie ge zi li zhen na xu ga pi ge ge xu yin
1: le xi le zhen a nga na zhi qi bu de ge mu xue sun zhi zhi de ba a nga len zhi zhi zhen ne ju zuo yan na le ya qi lu zhi de zhen ba hun zi a rang ki a le ge xi ya le zhen di nyam ponya ma re si sun neng duan le a nge pa ke zu le ya zhi dan nge su su su xie xie ya di le ya di qi ge yu su ye qi bu sa su ma
0: no
1: cham ji bu de 怎么样这小众了
0: 那么，顶这一年来，还讲给我们许多了。是啊，那我们这个你也来参加这支学的呢，特别，四十三周年的南北冲击到我这么学的人。那其实我们这三周年的南北冲击到我这么学的人，其实我们这三周年的南北冲击到我这么学的人。那其实我们这三周年的南北冲击到我这么学的人。那其实我们这三周年的南北冲击到我这么学的人。那其实我们这三周年的南北冲击到我这么学的人。那其实我们这三周年的南北冲击到我这么学的人。那其实我们这三周年的南北冲击到我这么学的人。那其实我们这三周年的南北冲击到我这么学的人。那其实我们这三周年的南北冲击到我这么学的人。那其实我们这三周年的南北冲击到我这么学的人。那其实我们这三周年的南北冲击到我这么学的人。那其实我们这三周年的南北冲击到我这么学的人。那其实我们这三周年的南北冲击到我这么学的人。那其实我们这三周年的南北冲击到我这 chu chu chu ye ni gu le wo nga nga tan chu ye ni ge chu dun dun je yin

0: James Chadwick ni yin ji ngui lu ji bo xi yin. Kong ni ji lu che dong ye ge ju gu lu da wa ju wei qin ni se jin yin. Yin ji Manchester xi bie sa jin ni gu chong bu shi. Kong lo ge qi mo shu bei ge kong ki ngui lu ji bo la lo zhong che bu shi. Kong ge ngui lu ji bie zhang zhe ha chan san wei jin. Ji lu che dong gu ge ju ji lu Manchester lo de qi mo ni lo ta de qin ge ngui lu ji bie lo mo le xue ge cian nian tuo bu shi. Jin ne huan lo de qi mo ni lo ta de qin ji. 忽然落着提给给给了过下去不是罗尼帕尔空给我一路这边罗边全部如此佛给心就罗马又去呢罗边全部提祖部队了点呢朝东提给陆续卡些了心就去不是于人马国瓦尔空给哎出地这个人连么长小得不得呢预告云苏尔穷为催得了你来对着您是不提我有念预告电棒其他不穷是今天罗尼个结束 Kong la rung juu tse ri ki rip chan bie ming da top shi. Je lo chek dong gu gyur gu lor. Rusin for gi dien shi bie zi gyur gu jung zi pe jie ne. Tien tang bor ning duy ngu xin gyur chung wa tak jie chi tu pa chung. Ti jie ne, cha de wik yi rang gi yin gi cha le ti meng si to ne mu tu cui do che di. Wai chu di le dien ne, ning duy xin gyur chung lu gi nian shi sa bu xing yi bu shi. Kong ki, sim ju gu le ga la jum zi chen pu to bie. Je lo chek dong gu gyur gu sik sum lor.
1: 忽然引起天不瑞奇洛布的前面科文迪斯的康西边温泉选拔过下南市如斯佛给对称的南图摩洛给恰这边陆队他婆洛给恰这边部队员呢洛提人马这边为队员员呢没错过其余三年忽然起罗摩错的念不对的科文迪斯的康图西军哈昌气味最得七十行拉链的到位过赞不是空给日晚年杨伟军在对称人个去年
0: 罗马这边为对社会是速度快点切的对在提到约不堂我所电棒接动的三门文章龙我图面人了各界独日前年最大那座连忙过的前景这不麻烦因那如此佛给